0: கரித நித ரித நிதவ நிதவ மக கரிக மமக கரிக மமக
1: கக மக க ம ப ம க ம நி த ப ச நி த ப ரி த நி த ப ம க ரி க க
0: க க ம ம ரி க ம க ம க ம த ம க ம ம க ரி த ரி க ம ப ப
1: ப த நி த நி த நி த ரி க ம க ரி க ச ரி த த நி த ப ம க ம ப ப
0: நி நி ப த நி த நி த ம ப த நி த ப த நி த நி த நி த ரி நி த ரி நி த நி த